0: ஆர் மே பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ யும் ஈக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி வியூ குக்குக்கு மார் மே பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ
2: ஆரன்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
0: ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
2: யோ கமிட் யூ ரெடி.